தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக்கடிதா தக

திறக்க தின் கடுது தின்னானா தின்னா திருக்கிட்டு தீனா தீன் கத்திரிக்கிறதுக்கு தாத்திரிக்கிறதுக்கு தாக்கிறதுக்கு தீங்கிறதா ஜிந்தா கெடுத்துக்கு தீங்கிறதா நானா கெடுத்துக்கு தீங்கிறதா நானா கெடுத்துக்கு தீங்கிறதா நானா கெடுத்துக்கு தீங்கிறதா நானா கெடுத்துக்கு தீங்கிறதா நானா கெடுத்துக்கு தீங்கிறதா நானா கெடுத்துக்கு தீங்கிறதா நானா கெடுத்துக்கு தீங்கிறதா நானா கெடுத்துக்கு தீங்கிறதா நானா கெடுத்துக்கு தீங்கிறதா நானா கெடுத்துக்கு தீங்கிறதா நானா கெடுத்துக்கு தீங்கிறதா நானா கெடுத்துக்கு தீங்கிறதா நானா கெடுத்துக்கு தீங்கிறதா